0: விடங்காய் தவாறு நயர் கொள்ளவாக நயரை
1: வாழ்ந்தாரேதான் தமிழ நான் வாங்காதயா.